0: துடிக்கின்ற சினமேதன் துடையாய்கொண்ட துர்வாச முனிவந்தன் தவமுடித்து கொடிக்கன்று நின்றிருக்கும் சோலை வந்தான் குரல் தந்தான் யாரெங்கே அங்கே யாரெங்கே யாரெங்கே யாரெங்கே எந்த எண்ணம் உனை கொண்டதோ அதனை இன்று தீர்த்து விடுகின்றேன் அந்த மன்னவனின் உள்ளம் என்பதனை இன்று மாற்றி விடுகின்றேன் எந்த நாளும் அவன் குந்தமாவதில்லை தீர்த்தம் அள்ளியிடுகின்றேன் எந்த ஞாபகமும் அருந்து
1: കിലോന എന്ന ചിത്രത്തിലെ ഗാനമാണ് ഇനി മുഹമ്മദ് റഫി പാടിയത്. ഈ ഗാനത്തിൻ്റെ വരികൾ എഴുതിയത് ആനന്ദ് ബക്ഷി, സംഗീതം ലക്ഷ്മികാന്ത് പ്യാരലാൽ.

அழகிய தமிழ் மகன்கள் இரு விழிகள் எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறவெனும் குரல்.